0: பூரன் அந்த பூரன் பரமேஸ்வர
1: ஆது பூரன் மத பூரன் அந்த பூரன் பரமேஸ்வர சிமரந்த சந்த சிமரந்த சந்த